பிகாம் ஹேக்தங்கம் பிபிஇஎஸ் பிச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தோ ஹாக்கப் மினத்து ரோல் கங்கன் டிகிரி கோர்சஸ் நெல்ங்கம் JNRM காலேஜ் இஸ்ரீ விஜயபுரம் ஆன்லைன் ஜான அப்ளை தனு அப்ளிகேஷன் ஃபார்ம்ரே நெய்ங்கம் லாக்இன் https://collegeadmission.andamannicobar.gov.in ஹேக் இங்கம் போர்ட்டல் லக்தகு இக்தானி அலஹங்கு ஜூன் ஜிங்கெட் அங்கம் போர்ட்டல் நலாவுரன் செலிப்த நேரானாய் மின் அலஹங்கு ஜூன் ஜிங்கெட் தனட்க நேரானாய் தஃபூல் லமக்த இன்கம் ஜவஹர்லால் நேரு ராஜ்கிய மகாவித்யாலய அன்கி மின் கஹத்லூன்ஹி இப் கேண்டிடேட்ஸ் தோஹாக்கப் மினத்து ரோல் கங்கின் அண்டர் கிரேஜுவேட் கோர்சஸ் இன்கம் அகாடமிக் செசன் 2026-27 நேல்ங்கம் மகாத்மா காந்தி கவர்மெண்ட் காலேஜ் இமயபந்தர் தசாங்கம் பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ எக்கனாமிக் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஎஸ்சி ஜியோகிராஃபி பிகாம் ஜென்ரல் ஹேக்தங்கம் பிகாம் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ந ஆன்லைன் இப் கேண்டிடேட்ஸ் ந அப்ளை தனு அப்ளிகேஷன் ஃபார்ம்ரே என்ன ஹக்கப் மினே த ரோல் கங்கன் அண்டர் கிரேஜுவேட் கோர்சஸ் ந ஆன்லைன் என்கம் லாக்இன் URL collegeadmission.andamannicobar.gov.in லக்தகு இக்தப்தானி அலஹங்கு ஜூன் ஜிங்கெட் அன்கம் போர்ட்டல் நலாவுரன் செலிப்த லூயானாய் மின் அலஹங்கு ஜிங்கெட் தனிட் கைஞரனே தஃபூல் லமக்த என்கம் மகாத்மா காந்தி கவர்மெண்ட் காலேஜ் இமயபந்தர் என்கி மின் கஹத்லூன்ஹி ரன் மின் ஜோங்ஹி மகாவத் கரன் அலகாய் நகுன் பனம் ஹி அசூன் என் ரன் மின் ஜோங் எம் பி சாண்டினல் நங் சு லிட்டில் அண்டமான் இப்த காவுக்சீன் மின் அலாங்கோ ஜூன் சிங்கே இது சட் கஞ்சோ தலா புகி நலக் நேடுவாப் நச்சாவன் மின் ஹே ஏ இது ஹேவர் கஞ்சோ தஹதம் நடாங் லிட்டில் அண்டமான் நஹாவன் நச்சு ஸ்ரீ விஜயபுரம் MB Calicut, Julie Dlandaman ka Nikuba Javra Teresa Kachal Nanguri, Makacha ta Afra Bimin, El Talagara Nechu Campbell Bay, Ip Takauksin min Alahango, Chun Chinge, Ita Sat Kenro, Tala Puhinalik Nyehedova, Ngachawan min, Ip Tatani Sin Alahango, Chun Chinge, Ita Tani Kenro, Tala Puhinalang Campbell Bay, Hek An Minasik, Afra Bay, Makacha Nanguri, Kachal Teresa Javra ka Nikuba Tali Dlandaman, El Talagara Nahawan நெச்சு ஸ்ரீ விஜயபுரம் எம் வி கேம்பல் பே அசூன் என்ற மின்னு லிடில் அண்டமான் இப்த நேட் சீன் மின் அலஹங்கோ சூஞ்சிங்கே இத மச்சுத்திரோ தகதம் நச்சவன் மின் இப்தலூ சீன் அலஹங்கோ சிங்கே இத சும் கைரோ தலா புகின்றாங் லிடில் அண்டமான் நஹவன் நெச்சு ஸ்ரீ விஜயபுரம் சிந்து ஜுனன் கௌரத்த கேம்பல் பே மின் இப்த தஃபுல் சீன் அலஹங்கோ சூஞ்சிங்கே இத மச்சுத்திரோ தலா புகினல் மின் இப்த ஹேவர் சீன் அலஹங்கோ சிங்கே இத ஹேவர் கஞ்சோ தலா புகினாங் கேம்பல் பே ஹேகன் மின்சுக் நன் கௌரி அல் தல கரன் ஹவன் நிச்சு ஸ்ரீ விஜயபுரம் அனுநுன்னே மின் காத்தலூன் ஹி இங்கி ஹராப்

4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 26ஆம் நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கையே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், அறிவிப்புகள், சிந்தனை ஆகியன ஒலி உலாவரும்.

முதலில் குறளமுதம். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. தெளிவுரை: துன்பத்திலே உதவி செய்தவரின் உறவை விட்டுவிடக்கூடாது, அப்படியே குற்றமற்றவரின் நட்பையும் மறக்கக்கூடாது. மீண்டும் குறள்: மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குறள் எண் 106, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

தொடர்வது தகவல் நேரம். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபனிஸ்வே துறைமுகத்தில் இருந்து எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீப் மற்றும் லாங் எலன் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. மீண்டும் இக்கப்பல் மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் 11 தேதி காலை 5:30 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து புறப்பட்டு ஷஹித் தீப் வழியாக

விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஸ்டைட்லேண்ட் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு சுராஜ்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித் தீப், சுராஜ்தீப், ஸ்டைட்லேண்ட், கதம்தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் 11 தேதி காலை 7 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி நார்த் பேசேஜ் நாளை முன்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித் தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு ஷஹித் தீவிலிருந்து சுராஜ்தீவிற்கு செல்லும். அதன் பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு சுராஜ்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஜாலிபாய் நாளை முன்பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு சுராஜ்தீவிலிருந்து ஷஹித் தீவிற்கு செல்லும். அதன் பிறகு மாலை 3:30 மணிக்கு ஷஹித் தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி பாராட்டாங் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித் தீவிற்கு பயணிக்கும். பின்னர் மாலை 4:30 மணிக்கு ஷஹித் தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. மேற்கூறிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். வானிலை அறிக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பெரும்பான்மையான இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இன்றிலிருந்து வருகின்ற 11 தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களுள் ஒன்றான மூத்த குடிமக்கள் சிறு சேமிப்பு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்பது மத்திய அரசால் ஆதரிக்கப்படும் பாதுகாப்பான ஓய்வூதிய சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தில தற்பொழுது 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. 60 வயது நிரம்பியவர்கள் அல்லது விருப்ப ஓய்வு VRS பெற்ற 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இத்திட்டத்தில் குறைந்தபட்சம் 1000 முதல் அதிகபட்சமாக 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய சிறப்பு அம்சங்கள் மற்றும் விதிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னணி அரசு மற்றும் தனியார் வங்கிகள்லையும் அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் இந்த மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்திற்கான கணக்கை நீங்கள் தொடங்கலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தின் கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து 5 ஆண்டுகள் முதிர்வு காலம். அதுக்கு மேலே 3 வருஷம் நீங்கள் இந்த கணக்கை நீட்டிக்கலாம். வட்டியானது ஒவ்வொரு காலாண்டிலும் கணக்கிடப்பட்டு உங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுங்க. இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிற தொகைக்கு வருமான வரி திட்ட பிரிவு 80C கீழே வரி விலக்கும் கிடைக்கும். இந்த சேமிப்பு திட்டம் ஆரம்பிச்சு 1 வருடத்திற்கு பிறகு கணக்கை நீங்க தேவைப்பட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருடத்திலே நீங்க கணக்கை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான அபராத தொகையை பிடிச்சிக்கிட்டு மீதி பணத்தை கொடுப்பாங்க. ஆம்நேயர்களே, இத்தகைய அரசாங்கத்தின் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து மூத்த குடிமக்கள் பயன்பெறலாம். தகவல் நேரம் கேட்டீர்கள். தொடர்வது மகளிர் உலகம்.

நம் உடலின் ராஜ உறுப்பான கல்லீரலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கல்லீரல் நமது உடலின் சுத்திகரிப்பு நிலையம். மிகப்பெரிய சுரப்பி ராஜ உறுப்பாகிய கல்லீரல் நமது வலது பக்க மார்பின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது. உடல் உறுப்புகளில் அதிகமான எடை உள்ளது கல்லீரல். உணவில் உள்ள ஸ்டார்ச் பொருளை சர்க்கரையாக மாற்றி சேமித்து வைத்துக் கொள்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கல்லீரல் உணவு உற்பத்தி கேந்திரமாக செயல்படுகிறது. கல்லீரல் சேமித்து வைக்கிற குளுக்கோஸ் மூளையின் செயல்பாட்டிற்கு உதவியா இருக்குங்க.

கல்லீரலானது மற்ற உறுப்புகளை காட்டிலும் மிக மென்மையாக வேலை செய்யக்கூடியது. மற்ற உறுப்புகளை காட்டிலும் இரு மடங்கு வேலை செய்யும் திறன் கொண்டது கல்லீரல். நம்ம என்ன வகையான உணவு சாப்பிட்டாலும் இறைப்பையின் மூலம் நமக்கு தேவையான சக்தியாக மாற்றப்பட்டு முதலில் சக்தி செல்லும் இடம் கல்லீரல் தாங்க. இந்த கல்லீரல் தான் உடலில் இருக்கும் செல்கள் அனைத்திற்கும் தேவையான வகையிலும் மேலும் சத்துக்களை பிரித்து ரசாயன மாற்றம் செய்து இரத்தத்தின் மூலமாக அனுப்பி வைக்கிறதுங்க. உடலுக்கு தேவையான சத்துக்களை உடனே அனுப்பிவிட்டு மீதமான சத்துக்களை தேக்கி வைத்துக் கொள்ளும் இயல்புடையது நமது உடலின் சேமிப்பு வங்கி கல்லீரல்.

நீர்களே, நம்ம உடலில் கல்லீரல் மட்டும் இல்லைன்னா நம்ம உடலில் ஏற்படுற மற்ற எந்த நோய் குறைபாடுகளுக்கும் நாம் மருந்து எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற மருந்து நம்ம உடலுக்கு தேவையானதா இல்லையா அப்படின்னு சரி பார்த்து தேவையானதை மட்டும் உடலுக்கு அனுப்புறது கல்லீரலோட வேலைங்க.

உடல்ல உள்ள உறுப்புகள்ல மதுவுக்கு எதிராக எந்த நேரமும் போராடக்கூடிய ஒரே உறுப்பு கல்லீரல் தாங்க. மது அருந்திய ஒருவர் இரவு நேரத்துல தூங்கும் போது மற்ற உறுப்பு எல்லாமே நல்லா ஓய்வெடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த கல்லீரல் மட்டும் பாத்தீங்கன்னா மது குடிச்சவங்களை காப்பாற்ற இரவெல்லாம் ஓய்வெடுக்காம ரத்தத்துல கலந்திருக்க ஆல்கஹாலை பிரித்தெடுக்க போராடி அவரை மதுவில் இருந்து காப்பாத்துதுங்க. அதனாலதான் மது அருந்தினா மிக அதிகமா பாதிக்கப்படுற உறுப்பு கல்லீரல் தாங்க. சாதாரணமா நம்ம சாப்பிடுற உணவுகள்ல உள்ள நிறமூட்டிகள், சுவையூட்டிகள் இதெல்லாம் கூட தான் ஆபத்தானது. இந்த உணவுகள்ல கலந்திருக்க விஷத்தை கூட சுத்திகரிக்கும் திறன் கல்லீரலுக்கு இருக்குங்க.

நேர்களே, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் 2015 நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட கடனுதவி திட்டமாகும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் அல்லாத வேளாண் தொழில் சாராத நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்குவதற்காக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வணிக வங்கிகள், கிராமப்புற வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் முத்ரா கடன்களை வழங்குகின்றன. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் மேம்பாட்டுக்காக வங்கிகள் வாயிலாக 3 பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சிசு என்ற பெயரில் ₹50,000 வரையிலும், கிஷோர் என்ற பெயரில் ₹50,000 முதல் 5 லட்சம் வரையிலும், தருண் என்ற பெயரில் ₹5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலும் கடனுதவி வழங்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிலுக்கு முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் கடன் கிடைக்காது. மாறாக புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் கடன் கிடைக்கும். இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற அருகில் உள்ள வங்கியிலேயே இதற்கான விண்ணப்பங்கள் கிடைக்கும். விண்ணப்பத்தில் அடையாளச் சான்று, இருப்பிடச் சான்று, புகைப்படம், இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கு

பொருட்களுக்கான ரசீது, சப்ளையர் விவரங்கள், தொழிற்சாலை இருக்கும் இடம் போன்ற விவரங்களை நிரப்ப வேண்டும். முத்ரா கடன் கிடைத்தவுடன் பயனாளிக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் பொழுது கிரெடிட் கார்டு போல நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த அட்டை மூலமாக கடன் தொகையில் 10% அதிகபட்சம் 10,000 வரை பயன்படுத்தலாம். வளர்ந்து வரும் தொழிலாளர்களுக்கு வங்கிகளின் மூலமாக கடன் உதவி கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பதே முத்ரா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித் துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்யும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து மகளிர் உலகம் நிகழ்ச்சியின் நிறைவாக. உடல்ல ஒவ்வொரு உறுப்பும் ஒரு இயந்திரம் தாங்க. அதுலயும் இதயமும் மூளையும் ஓய்வில்லாத இயந்திரங்க. இதயம் ஓய்வு எடுத்தா வாழ்க்கை நின்றோம். மூளைக்கு ஓய்வு கொடுத்தா அது துருப்பிடிச்சு போய் எதுக்குமே பயனில்லாம வாழ்க்கையில முன்னேற்றம் நின்று போயிடுங்க. அதனால எந்த நேரத்திலையும் மூளைக்கு ஏதேனும் ஒரு வேலைய கொடுத்துட்டே இருங்க. நினைவாற்றலை மேம்படுத்துங்க. நினைச்சதை சாதிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு அதிகமா அறிவு இருக்குன்னு இன்னொருத்தருக்கு அறிவே இல்லைன்னு யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே ஒவ்வொரு வகையில அறிவாளிகள் தான், புத்திசாலிகள் தான். அறிவுங்கிறது நம்மளோட சிந்தனை திறனை பொறுத்தது. எந்த சமயத்துல எப்படி சிந்தித்தா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத யார் சிந்திச்சு அறிவை பயன்படுத்துறாங்களோ அவங்க தாங்க புத்திசாலி. மூளைங்கிறது ஒரு கத்தி மாதிரிங்க. அதை பயன்படுத்தாட்டினா கூர்மைய இழந்துவிடும். அதனால அறிவுக்கு வேலை கொடுப்போம். அறிவை மழுங்க செய்யாமல் பாதுகாப்போம்.

இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடியும் என்று விண்ணை நம்புங்கள், முடியும் என்று உங்கள் திறமை மீது நம்பிக்கை வையுங்கள் என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வனிதா. வணக்கம் நேயர்களே.